கிரேகவல கம்போ, கிரேவல கம்போ, ஜிபிரி நம்பர் வல ஆசிபத்தர் நக்கலாம் கிரேகம்போ, மாமசுமாய் இஞ்சி காடு மத்தர் நக்கலாம் கிரேகம்போ, ஒரு வார் கும்பிடோ ஜாக்கலாம் கிரே, ஆடு மத்தர் நக்கலாம் கிரே, அது வலட்டி மத்தர் நக்கலாம் கிரேவல் கம்போ, ஒரு வார் கும்பிடோ மதாமாதேகோ துருவாவலியரோ இமருவன் தங்கினோ அல்பரி ரஜபாத்தோ அந்த கலவந்தல் பேரோ மாமா பொறமோ ஹேத்தனா கொண்டேகோ அல்வாய் தெரியோ அல்வாய் கிசோக்குனோ கொல்வன் ரஜவுரோ ஏயா போஞ்சோ தேவருவானோ ஏமா குருந்தோ பெருமா கொச்சுரோ அல்வாய் சிங்குதோ அல்வாய் தாகரோ அல்வாய் பாத்தரோ மூசா ஜோகோ மூசவரியாகோ வராசரோ குருபரத்து தோல் தும்பலாபி தோல் கடி ஜலாலோ ரோஹி கொரோடிய